அடுத்து இப்போ துணிஞ்சவங்க இப்போ யாத்தியாயி அத்திர ரெண்டு கிராக்கன் தெரிவிக்கையோ பொண்ணு கறி கிராக்கியான் கொனப்பாய் மெச்சியத்தை பாய் நீ கைத்தரை காங்காங்க பனகத்தி மெத்துவாமு எங்க ரோயாத்தியாய் மெத்திர ரெண்டு கிராக்கி இப்போ கென் தேங்காப்போம் தோன திறங்குறவங்க யாக்க காவாக்கி அரே தங்கிரியத்தை கிஃபா ஓத்தி ஒரு நோராக்கி நீ போகாத்த இப்போ துணிஞ்சவோ நீ பொங்கின் திரு ரெண்டு கிராக்கி ஓத்தியாயின் தெரிவிக்கையாய் பொன்னியோன் பிரிராக்கன் தியோராக்கி அஜெஹே சாய்வி Yaka metuwa tiyo nora ki na veri veri, pa tiyo ora ke te HIV, ya kura kura pusina kona ntia pe PC, nte mais, era ka yuwa nto wana tapun tiyanga. Nte mais te ay, era ka yuwa nime kuita katipuwa, ay kapay nora kia kinkai. Yaka kwa wagi pa ya pus tiyo ora ke te HIV, meni karawa kini makuri ay kai. To wano, te puwa kanungi niis ke neira ni bukin kapunga nante drug, tiyo taitai, o tiyo wataninga. Te kau wawa, te ipupua kini mariro ina nantain tokoro puai o tokoro ira. Tenua, te vene nipure ayaki meno. Awa, renda konda ranti wa meta a HIV irom, ina nunikuwa kenda patam. Wate kanime awa, busina konte HIV are irom testina nantain nipung o nikam meme. Rongorong waikai arang kakawa ki bukin kauri nga kia taan mamananga. Nako sina nukun kiripes di bukin tem makuri o taan beirei. Sinakangan tutoko busin tiora kete HIV. Dei, ongora oiyang oiya. Aron tutokwan. The one, tai buokan win neiran kete winis ntain tiro tai tai. Tie vataninga kete ibuobuok intakain koro buai kete mariro. Inan ntain tokoro ira ke kapungan ante drug. Naro nen ora kion PC. Te hawowa, kapungan ntain nako terapa kete kontam ntain te venin ibure. Te katenunga, si kumeram esi temenna eko ni mekinna o kain susuan taina. Awa, Eka kawa ki poko nakatani kwa imaini poka kinti wa meta aiku waki. Teka ni mewa, eka kawa ki bukia biko ukupa na karawa ya susuwa na yamwante nuwa na makaina ntora. Ipukin rongorongo na panini kawara teki faiti wa reareke ke HIV clinic ina vire vire nuwa haan meye clinic biko ukupa ke HIV clinic ndenampa e isuwa ni mewa uwa, uwa vanuwa, vanuwa isuwa awa. Kete kifa na nanampa e isuwa ni mewa hakia. Taporo wowa, taporo wanua, limewa, nkana iyai, roroa miamdi. Kamna tikiroi.